0: rāla pū yu bē?
1: Lō shī.
0: Pū rē pōmu rē?
1: Pōmu.
0: Pōmu yīni yā hō shī, bābā tsūpa chīk rī. Rāla āpsū tu guā.
1: Chēn rā?
0: Pū nī yu, jī lō yē dā, jī lō jū.
1: Lē gā yōng bī nā, chēn kī mī tu bē ā.
0: Chūng tū nē rāng kī pī chū shī, lō chū gāb lē, nyā kū nī lē nyā gā zāng rī chē chū yu. Lō tū nē tū tsa pā rī chū. Lo ye le du shuo se su, qi se su de bi shi ra yu shuo, nga zu chung du gu le de de yu da. Ma se nye mu nyong ui ma zhe bi qie, gam sar ju yu, qi se su su gab di re yu na, nye zui le dian qie, nyor ju yu.
1: Nga ra zu kye na bu gu du zui, rang ki pi ya yin ji jang gu ge.
0: Bu gu rang ki pi mu tu ya di, pa mei gyang la na gyo ri.
1: Qian de zi dong de la, rang ki kheng zhe rang ki pi chu yu.
0: 第一天了，俺公司联系他来教育。陈记，我联系他陈记。俺们知道了。
1: 何先生。
0: 你不是阿不是？让你联系去。
1: 先让俺准备到，快把衣服穿。